0: ராஜலட்சுமி சில்க்ஸ் திருவல்ல முத்து ஏட்டுமானூர்.
1: റേഡിയോ മാക്ഫാസ് 90.4 ൽ ഇനി ആകാശവാണി വാർത്തകൾ.